0: பவுனரின் இன நான் பொருளாய் வோடபோன் யோந்த தாதா
1: ஒரியங்கை கோவனா
0: Yang mana?